தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜதி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித தனத்த